0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர் ஜானகிராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஸ்ருங்கார ரச, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ரசிகப்பிரியாராகும் ரூபகதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by S.R. Janaki Raman. He is accompanied on the violin by Usha Rajagopalan and on the Mridangam by R. Ramesh. He begins with Sringara Rasa in Rag Rasikapriya, set to Rupakam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: நீங்கள் கேட்டது ரசிக பிரியா ராகத்தில் முத்துசுவாமி தீட்சித கிருதி.
1: That was a composition by Muthuswami Dikshitar in Raag Rasika Priya.
0: அடுத்து ஸ்ரீபதே தியாகராஜர் கீர்த்தனை நாகஸ்வராலி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents ஸ்ரீபதே in Raag Nagaswarali set to Aaditaal, a composition by Thyagarajar.

0: இடம்பெற்றது கோகிலார்ணவம் ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: That was a composition by முத்துசுவாமி தீட்சிதர் in ராக் கோகிலார்ணவம்.
0: ராகம் டிடிஎச் இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் ஆர் ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமஜ வரகமனா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.
1: This is ராகம் 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by SR Janaki Raman. He is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Ramesh. He continues with Samajavaragamana in Rag Hindolam set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நீங்கள் கேட்டது ஹிந்தோளம் ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: That was a composition by Thyagarajar in rag Hindolam.
0: நிறைவாக பாருக்குள்ளே நல்ல நாடு, சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகம் ஹம்சநாதம், ஆதி தாளம்.
1: S.R. Janakiraman concludes his vocal recital with a song by Mahakavi Subramania Bharathiyar, Paarukkule Nalla Naadu, in rag Hamsanadam set to Aadithaal.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை நீங்கள் கேட்டது எஸ்ஆர் ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by S.R. Janakiraman. He was accompanied on the violin by Usha Rajagopalan and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: You have just heard to Eswathi Thirunal Kruthi, Deva Deva Kalyamite, Indrag Maya Malava Gowla, set to Rupakthal.
1: இந்தவரைக்கும் தேவ தேவ கலையாமித்தே மாயாமாளவ கோளராகம் ரூபகத்தாளம் ஸ்வாதி திருநாள் கீர்த்தன விண்ணாரு.
0: நவ் யூ வில் பி லிஸ்னிங் டு எ சியாமசாஸ்திரி கிருதி மறிவேற கதி எவரம்மா என்றாக் ஆனந்த பைரவி செட்டு மிசிர்ச்சாப்புதாள்.
1: தர்வாத மறிவேறே கதி எவரம்மா சியாமசாஸ்திரி கீர்த்தன ஆனந்த பைரவி ராகம் மிசிர்ச்சாப்புதாளம்.

0: have just heard to Patnam Subramanya Ayyar Kruthi, Marivera Dikkavaraya Rama, என்றாக் ஷண்முகப்பிரியா செட்டு ஆதிதாள்.
1: இந்தவரைக்கும் மரிவேரே திக்கவரையா ராமா பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனவினாரு ஷண்முகப்பிரிய ராகம் ஆதிதாளம்.
0: கன்க்ளூடிங் ஹிஸ் ரிசைட்டல் ஸ்ரீ பொப்பூரி கௌரிநாத் நவ் பிரசன்ட்ஸ் ஏ ஜாவளி பருளன்ன மாட நம்ம வத்து என்றாக் காபி செட்டு ரூபக்தாள்.
1: காரியக்ரமலோ சிவரிக ஜாவளி வின்டாரு பருளன்ன மாட நம்ம வத்து காபி ராகம் ரூபகதாளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்.ஆர். எஸ். கண்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தத்துவமரிய தரமா, ரீதி கவுள ராகத்தில் பாபநாசம் சிவன் இயற்றியது ஆதிதாளம்.
2: Listen to a violin recital by M.R. S. Kannan. He begins his recital with Tattva Mariya Tarama in Rag Riti Gaula, set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: தொடர்வது எந்நேரமும். தேவகாந்தாரி ராகத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆதிதாளம்.
1: You can now listen to எந்நேரமும் in ராக் தேவகாந்தாரி, set to ஆதிதாள், a composition by கோபாலகிருஷ்ண பாரதி.

0: தொடர்வது கருடத்வனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை தத்துவ மெருக தரமா ரூபகதாளம்.
1: எம்பார் எஸ் கண்ணன் கண்டினியூஸ் ஹிஸ் வயலின் ரிசைட்டல் வித் தத்துவ மெருக தரமா இன் ராக் கருடத்வனி செட் ரூபகம் தால் அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: எம் ஆர் எஸ் கண்ணன் அவர்கள் இனி மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். ராம கதா சுதா ஆதி தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ராம கதா இன் ராக் மத்தியமாவதி செட் டு ஆதி தாள், எ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: கோவை ஜி ஜெயராமன் அவர்கள் இயற்றிய காப்பி ராகத்தில்லான ஆதிதாளம்.
1: எம்.ஆர். எஸ். கண்ணன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் வயலின் ரிசைட்டல் வித் அ தில்லானா இன் ராக் காப்பி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன்.

0: இதுவரை எம்.ஆர். எஸ். கண்ணன் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பானது. கே. வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையன் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை கேட்டு மகிழுங்கள்.
1: You were listening to a violin recital by M.R. S. Kannan. He was accompanied on the mridangam by K.V. Prasad and on the gattam by Pudukottai N. Ramachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டிவி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He is accompanied by Shri M.A. Krishnaswamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. Nigashil mudalil, Pirayaniyum Peruman, Dr. M. Balamurali Krishna avargal iyatriyathu, Hamsadvani Ragam, Adithalam. The concert begins with Pirayaniyum Peruman,

இனி வாஞ்சத்தோனு, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், கர்ணரஞ்சனி ராகம், ஆதிதாளம் திஸ்ர நடை. லிசன் நவ் டு வாஞ்சத்தோனு, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் கர்ணரஞ்சனி, செட் டு ஆதிதாள் இன் த்ரீ பீட்ஸ்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை. பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He is accompanied by Shri M. A. Krishnasamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T. V. Vasan on the ghatam. Ini Ninne Nammithinayya, Mysore Vasudevachar Sahityam, Ragam Simmendra Madhyamam, Misra Chaputalam. Listen now to Ninne Nammithinayya, Mysore Vasudevachar's composition in Rag Simmendra Madhyamam, set to Misra Chaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக கலியுக வரதன் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் பிருந்தாவனி ஆதிதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் கலியுக வரதன் பெரியசாமி தூரன் சாங் இன் ராக் பிருந்தாவனி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பல்லடம் எஸ் வெங்கடரமண ராவ் அவர்களின் ஹார்மோனிய இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் DTH 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ ஹார்மோனியம் ரிசைட்டல் பை பல்லடம் ஸ்ரீ எஸ் வெங்கடரமண ராவ். He was accompanied by Shri M.A. Krishnaswamy on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.